கிரேக்கவரே பம்போ கிரேவரே தம்போ ஜிபிரி நம்பரவனாசிபத்தனக்கலாம் கிரேகம்போ